0: environment ல பேசி போகப்பட்ட ஜோ கேம்பி.
1: Radio PF International, l'Afrique qui gagne par